யார் மத் பிட்டவே மத் பிட்ட உன சாடா பிட்ட தன் பிட்ட பிடுக்கிறேன் மஞ்சுட்ட சுலி பரேன் கஹு நானக் சச்சு தியாய சுச்சு ஹோவே தான் சச்சு பாய போடி.